தக்கெட்டு தின்னு தததா, தகுன ததக்கு தின்னு ததுதா, தக்கெட்டு தக்கெட்டு தின்னு ததா, தகுன ததக்கு தின்னு ததுதா, தக்கெட்டு தக்கெட்டு தின்னு தக திறக்க தின்னகின, தகுன ததக்கு தின்னு தக திறக்க தின்னகின, தக்கெட்டு தக்கெட்டு தின்னு தக திறக்க தின்னகின, தகுன ததக்கு தின்னு தக திறக்க தின்னகின, தக்கெட்டு தக்கெட்டு தின்னு தக திறக்க தின்னகின, தகுன.